0: ஆஸ்திரேலியா விச் இமிகிரேஷன் தான் மசலா. நா ஜாவ் இதர் உதர் சித்தே ஆவ் ஐ எம் இ அட்வைசர். அப்படி மா போலி விச் சம்ஜன் துஹாட்டி லோடனு. நாளை வரையாந்தோ ஸ்கில் விசா 186-189-190-482-491. ஸ்கில் அசஸ்மெண்ட், பார்ட்னர் விசா, பேரண்ட் விசா, ஜா ஸ்டூடண்ட் விசா தோ பி ஆர் தக். ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லே எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ. ஐ எம் இ அட்வைசர் கால் 02-9063-1618. ஹுன் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி. I am your advisor.
1: Hanji, swing grower, Hanji, 16-74, ye nahi hai 71-72, ye hai 16-74, ye hai 16-74, sunte raho, Hanji, AM.